சர பிரம்மா இந்த சுனையா முக்சலானம் அந்த சுனையா ஜுக் ஜுகுத்தனபேத சுனையா சா சம்ருத்தவேத் நானு பக்தான் சதா வேகா சுனையா தூபாவகானா சுனையா சத்சந்தோ கயான் சுனையா அரசர்காஷினான் சுனையா படபட பாவமான் சுனையா லக்கி சத்தியா நானு பக்தான் சதா வேகா சுனையா தூபாவகானா சுனையா சராங்குணா கேகா சுனையா